இல்லை இதா பெவுடேட் சக்சவுனே லமன் தம்னு சொல்லி இக்லுலிகாஜுங்க மியூட்டாலாக சுமையோ லியுனி சம்மோக் டோக்குனிக்காட்டில்லிகுட் சானியாப் திகு